0: Tini kaatik I manana nangse si si taktum manana yaka luku taani tundu suji tole yinda si yi taanal.
1: Nga la a?
0: Tila nira yaka jaa namsa kaa tuktu namsi kaa tukunda jikjime yaka singa nunguma rangi gila yaka chaati tole.
1: Les les eh.
0: Kusule tuja tionde manana kusume na ti kaaten taameda tole.
1: Les eh lo lo tajena.
0: Taama si ta boda taaso de tena taanangi ten kusam si yinda.
1: Les eh lo lo tajie. Tuwa nama tajena shiwi. Les.
0: Kila una kuju nango ila.
1: No lo tajishu o.
0: Lo on.
1: Ming kamsa.
2: Kamsa gila.
1: No chen ha shiwi na.
2: 不就是了。那不就那些吧，肯定难了。嗯，这个比江苏那边的。那那，你说，普通那天天，俺最娘不你来在那说那这一那点不往我那个单那边，去那个把意思别送些的，所以便宜呢。难道你也不念这个干了？那就干了，那么能接，什么不行？你说，他在哪了？你那个书，这个是俺们爹妈送的，但这个歌是你给我读了不行。那那。
1: 你这个是把他们中午没有中午的休息在这里，咱在北京当。你刚才刚给点子来当，那么了，就来点休息。你谁？
2: 你在路上，我是刚从这路过去刚给，而且到我这边做那个，今天到我这边做那个，今天那个上班的休息。
1: 那那。
2: 这中间不能得讲了。
1: 那送些客人呢？
2: 现在最近来当下空班了嘛？
1: 你谁？同济是哪的哪了？